0: நான் இங்க கிளியர் இருந்தேன்.
1: In the airline still, and I'm glad they may not be able to copy their radio.